ஜேய ஸ்துவிதவசரணி பரே தனக்கே தோஷ்ட துக்தவ மரே போர்க்கஜவன் பக பரே திஹாரே தனக்கே தும் சங்கட சவடாரே ஜோ கல கோ இக்க வார் தியாய் ஹை தாங்கே கால நிகட் நஹி ஆய் ஹை ரக்ஷா ஹோய் தாஹி சப கல துஷ்ட ரேஷ்ட டரே தத் கல கிருபா திரேஷ்ட தன ஜஹின் ஹரியோ தாங்கே தாப தனக மோ ஹரியோ ரெத் சித்த